ஆகாஷ்வாணி இம்ஃபால் ஹவுசிலாண்ட் ஹுக்சரி கொஞ்சல் அமசும் கொண்டாங் குதோல் யான் முதல் ஹுச்சரி சைசக்பா ஹுஜ்ரோம் நவ்போய்கி கொஞ்சல் தா தனவி நவழம்னா சரியங்பா மட்டமிஷை சந்திரமுகி கதாயுதகி நவுருபனோ.